0: சிறினப்பாம் கவமை நல்தாய் குணசி தசியே மாஸ்பரையோ பல்தாய் இல்லுவனாய் குணசி சிறினப்பாம் கவமை நல்தாய் குணசி தசியே மாஸ்பரையோ பல்தாய் குணசி
1: சிறின மசே

ஹஜி ரியாக இருக்கலையே டூலு மீன் வாழுதான் ஆயிடுச்சு. ஓகே அச்சை வந்தா அப்புறம் பில்குல் ஓகே ஹமேஷக் சார் மன்ஃபி மத்தலம் தாசே ஹபரே சாட்டி ஹபர் நீ வியாக டிசர் பேல வவி ஹோ கச்சர் தக்கி தாசே ஷா ஹபர் வீகனா நாகா பியா நரசவியோ வல்தா நோ அதீத வஜனா அன்னம் சபா மோஷே கே மஷா உதீத வஜனா ஹரோபது கனா சமீஜ் ஹார் டைம் நெகட்டிவ் சோச் கவி நிச்சிக்கலாம் மீ சுச்சுனா டிக்ஷி பாசிட்டிவ் தரோஷி சுச்சுனா மோ டிக்ஷி ஹியலாத்ம சஹிஷி நோ மோஷா சிக்கம் தாய் நா خود بہت ٹھیک دای شی خوچ تر سو پر میج خپل سوچنا دینه لبا نیگیٹو تھنکینگ چکم دای دا ختم کڑنی وی ترغ پر مارشا چکم دای دا نشو ٹھیک دای مارشے کے یو کس چکم نے ډیر اهم کردار ادا کوي